ரஜினிகாந்த் ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஐஸ்வர்யா ராய் அந்தம், சங்கர் ஊஹாசக்தி அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கலிஸ்தே இக அது பாட காது, பாட்டோ பிரபஞ்சமே கதலுத்துட்டு அத்தியாதுனிக சாங்கேதிக பிரபஞ்சம் சூப்பிஸ்தாரு. ஈ பாட்டோ பாவாலு லேனி யந்திரம்லோ பாவோத்வேகம் மேல்கொண்டு ஒரு கொத்த அனுபூதிக்கு சங்கீத ரூபம் ஈ பாட்ட.